0: சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம்
1: சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம்
0: சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம்
1: சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம்
0: சுப்பிரமணியம் சுப்ப